0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
2: Yeah, அவர் சாடந்த குதிரை.
3: மதி மதி, குதிரையத்து பின்ன சாடிக்கா, போய் ஷோ ஸ்டார்ட் பண்ண நோக்கு.
2: എടാ, 7 മണിയായി, പോയി ഷോ തുടങ്ങ്.
4: ഇനി അങ്ങോട്ട് തിങ്കൾ മുതൽ വെള്ളി വരെ രാവിലെ 7 മണി തൊട്ട് 11 മണി വരെ.
0: With Sand Dunes, only on Home 92.2 FM.
4: അപ്പോ എങ്ങനെ, ട്യൂൺ ചെയ്യല്ലയോ?
5: ട്യൂൺ ചെയ്യല്ലയോ?
6: Sand Dunes with Akshay, brought to you by Lulu. ഓണം ഇവിടെയാണ്.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.